அதை பார்த்துட்டு மறக்கல மறந்து சிரிப்ப திரும்ப திரும்ப வழியில கைய பிடிச்சத

0: Rakita 107.9.
1: Kita tidak takut final authority lah, you jangan ingat saya takut biar orang.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சுழியாய்க் கொண்டு